நமோ சரபு புப்பே, நமோ சரபு காப்பே, நமோ சரபு தாப்பே, நமோ சரபு காலே, நமோ சரபு பாலே, நமஸ்தாஸ்து தேவ, நமஸ்தங் அபேவ, நமஸ்தங்க ஜனமே, நமஸ்தங்க சுபிரமே, நமோ சரபு கவுனே, நமோ சரபு பவுனே, நமோ சரபு ரங்கே, நமோ சரபு பங்கே, நமோ காலு காலே, நமஸ்தாஸ்தே, நமஸ்தங் வரணே, நமஸ்தங் வரணே,

அகம் ஓகர்த்தா பரம பரம பரமேஸ்வரம் பிரபுபாலம் சதா சர்வதா சித்ததாத்தா தயாலம்.

அனுசரி காத்து அனுசனி அங்க ஆசனையும் அப்பா அங்க உப்புமா பாருங்காத்துமே தெய்வதாரு ஜாலத்தால அம்மா அண்டு தேச வேசையப்பா அண்டு ஜாலத்தால மகா அந்த தேச வேசு பேயந்து அனுபவனாசு திருத்து தாரத்து ராசு.

ஹரியினுமரோரும வாசனம் மாதே தங்கன் மாலும் அலங்கை ஸ்ரீ பாத் ஸ்ரீ பகவான் கிருப்பா பெணத்தே ஆகு ஆனந்தான் ஜலங்கை வீரிய பாரு பட்டே பரியாறு அபிச்சார கீதார்பார் தேசமலேந்தும் வாசனை மாதே கஜானகே மாலும் அலையா காடை கடானக்கே தோல் நார் சுபாத்ரி சக்கச்சாரல வையா சேவ் ஸ்ரீ சவ் கோசரி நாயக ஜாஜ கனேக் சுவேக் திவையா.